Ali eterin ge san kan hanje dina chi wa arkan dan dam dr sog de xar ngir se kunu san ba thong dina chig dina chon di dong dan dam go dan dam dik ta san ngir zna ran da dam go dam dam dik ding ger kor dik ta shar chun dan den son ni na chu sang ni da yang ten dan shon dam zo ke ta chu arkan den son na chu ta shang dong ran ba in dan da ta khpar sa bu chung ma sa ta gan son ni chu sang gum tan kur se jim di wa arkan dan den son ni na ta ta wa arkan de ta kun ni na ta ndi ton da da go ni wa arkan dam da ki wa ka te chang chu min kh zong ge chab de chen dam do tam ra chin da ge cha u kan chen ge chat da kha ni ta dandi war ton de war kun de ta long kun nang de khong chul ga da tang mar tan de kon nan da tan da mo ta kor zga ta ga ta nam de zga ok tan de chik na kan na chu da kon nang mar na tri chi jin nyen ab den jin do kan na na ab jin nang chi jin chi chi den yo kan na tan da mo ga tan dam de ding ga sam na chi ok tan dar kan so ni da gor mo ni bja ga cha pa tin han da tang ne kan mar garin tin ni tan da mo cha la kon de ok te chen ga chu da dong hwa mo ma chen da ja ku ga do dam de den ga cha tham ga ton san chi chi el ga wa ga nang da na ta chu do dam de chi ga lang khur ga tan chi ga nang de so ni da ཁག ངེ པར དུ ངེ ཁྱི གི མར ན དམ ར ཐོགས ཅེར བས ད ཇེ མ ནང དུ ནམ ཆུ ནུང དག དང ཁས ཡོ ཁས དེན ཐོ དོན ཚན གབ ཅ ཐམ པ གི ནང དེ ཚོ ཉན ད དེ ངེ ཐན ངེ ཁྱི གི མར ན ན སོ ཏ མ ཏ དང ན ད ཡིན ད ཁག ཚལ གི ཚ གི ངེ ཐན དང རོ ད དང ད གོར མ ཉེ ཁ ཉེ གོར མ ཉེ བྱ སེ ཅན ན ད དང མོ ཁ ཆ ལ ཁ ཉེ ཆ པ ན ཅོ ཅུ དང མོ ནང སན ད ཨོ ཁེ དེན ཐོ ཅོ ད ག མ ཐན དང ལ ཁ ཉེ ཚོ ཉན ར ད ཅ དེ ན ད ཇ ཆ ཉེ ཁ ཐམ པ ན ཧ ར མ ར ད ན ག མ ཏ ཐན ཅན ན ད ཧ ར ད སོང ན ཡིན ག མ ཡིན ཅི ཡིན ཐན ཅན ན ད དང མོ ཁ ཆ ལ སོ ཁན ད ཡོ ཁ ཅེན ག ད ཅུ ར ཁ མ དེན ཚོ ཉན ཅུ དང དེ ཡིན ཡེ མ ར ཤོ ལ དེ སེ ཅན ན ད དང མོ ཁ ཆ ལ སོ ཁན ན ཅོ ཅི མང ཏེ དང རོ ད དང ཅུ དང དེ ཏོན ད ད གོ ནི དང མོ ར ཁ མ ད ར ཏེ ཅེན ག ད ངི པར ད ད ཏོ པོ ར ག དང མོ ནམ ད ག དང ག ཆ ན ད ཁ ཏ ཏ ད ཧ ཅེན ག ག ཅི ག ta khoin jogjin na chota ta ta ta gwar kum den sonin da tebjin ga da yong na ji thatsilib ga da tang jeng yong de jinan ta khona chu ik sa se jinan na da namun de konan na sulin de konan na da tan da mo gwar kum den sonin da yong lak par te da zab zura tang tur tan da mo ndam de ga ding ga de manga dong itan de ga jo jun de ha jang ga che ga ரேதிரங்க சங்கனாலியதனா சுத்தே சுச்சங்க தேரங்க ரெண்டு சுத்தே சாஞ்சின் தம் அச்சி இந்த முச்சிக்க சுக்குஞ்சி ஜுயலதனா சி இந்த தங்க ரூபாக நீ தந்தனிதா ஜி ஞாமனல ஜோன்சம்ங்கல சின்னுஜினி தேரங்க தான்சி கனு காபர்ந்த நாசியங்க சந்தனே சே ஜுயலே